0: ஏச்சேச்சா மறக்கா பரவாயில்ல.
1: All around Australia, this is Triple J.